சுழ வந்தலையில செல்லதான ஊக தோன கோச சுழனேனால் இந்த தீம அவர்கள் லாகு லாகு லாகு நீங்க கேட்டாங்க எல்லோக்கியோ எத்தேன் துறாயோ. Y a esta hora de la tarde hay personas que se las dan de inocente, muchachos. Pero santos no son y mira. ¡Uf! Que si te cuento. ¡Ay, dude!